அரை சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்பது ஜோடு.